பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா.

0: மேனகா
1: சுவாமி,
0: நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல நாட்டியம் ஆடுங்கள், பார்க்கலாம்.
1: சித்தன் சுவாமி,